கூட அதற்கு பார்த்து செய்து confrontación lógica. Esa frase bien subrayada, anote. Hasta hacer la disección más profunda al defecto que hay.